தனாலயம் ஜனாலயம் குணாலயம் நிராமயம் ஸ்மராமி சத்ய சாயிநாதமீஸ்வரம் கிருபாகரம் ஸ்மராமி.

தனாலயம் ஜனாலயம் குணாலயம் நிராமயம் ஸ்மராமி சத்ய சாயிநாதமீஸ்வரம் கிருபாகரம் ஸ்மராமி.